அண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்ததுதா, கனவுகள் பாதியில் கலைந்ததுதாம், பழி எனும் விதைகள் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்.